தகராத கொள்வாரத அலைஞ்சரத உயிலாரத கொள்ளும் முறையற்பம் கூட குறைச்சிக்க போய் காட்டிட்டு தரங்க நம்ம கூட போங்க போய்